0: பீர பீர பீர பீர நடிச்சாமு,
1: பீர பீர பீர பீர நடிச்சாமு,
0: கப கப கப கப போயாமு,
1: கப கப கப கப போயாமு,
0: டம டம டம டம டம ரூமோகேனு,
1: டம டம